புரின் திமன் ரஸ்கலாங்க கீத கீதங் உம்மங் ஹலாக்கு குருவிங் ஹியே ஃபஹ ஏவரென்னா அஜாப் ஆஹிந்து எஹியங் எதி ஏவரங்குவே எஹனெக்கமக் ஏ வகுதகி சலாமே வான் தான் தனங்குய் வகுத நூனே.